கவனமுகுந்தே கவனிஸ்தானி கர்பகனவாரா சுகதாயி பவன் பாவகமுலா சகல சமக்ரி சம்சாத்வசா.